வணக்கம், என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கு சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால் உங்களை 15042 92nd Avenue இருக்கும் சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 604-588-6717. நன்றி.

0: The Christians here are telling you what Jesus said about life.
1: Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஐ எம் ஆசி ஜோசப் சகாயராஜ், எ பிரீச்சர் அட் தி சர்ச் ஆஃப் கிறிஸ்ட் இன் அமலி நகரின் திண்டுக்கல், தமிழ்நாடு, இந்தியா. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் தி 51st வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் த ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், லெட் அஸ் எக்ஸாமின் த ஹிஸ்டரி ஆஃப் தி லார்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சிட்டிஸ் ஆஃப் சோதோம் அண்ட் கோமரா அண்ட் ஹவு ஹி சேவ்டு லோர்ட் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஃப்ரம் த டிஸ்ட்ரக்ஷன் in BC 2069. Coverage of verses is Genesis 19:1-11. இந்த வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது படிப்பில், கிமு 2069 ஆண்டில் சோதோம் கோமரா நகரங்களை கர்த்தர் அழித்தது பற்றியும், அந்த அழிவில் இருந்து அவர் லோத்தையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றியது பற்றியுமான வரலாற்றை நாம் ஆராய்வோம். இந்நாளில் நாம் பார்த்து முடிக்கக்கூடிய வசனங்கள் வந்து ஆதியாகமம் 19 அத்தியாயம் 1-11 வரை உள்ள வசனங்கள். The first subsection of this chapter is two angels visit Lot in Sodom, verses 1-3 of Genesis 19 chapter. இந்த அத்தியாயத்தின் முதல் உட்பிரிவு சோதமில் இரண்டு தூதர்கள் லோத்துவை சந்தித்தல் என்ற தலைப்பில் வருகிறது. இதற்கான வசனங்கள் 1-3 வரை, ஆதியாகமம் 19 அதிகாரம் 1-3 வரை. First, let us read the verses. Verse 1. Now the two angels came to Sodom in the evening, and Lot was sitting in the gate of Sodom. When Lot saw them, he rose to meet them, and he bowed himself with his face toward the ground. 1st வசனம், வசனங்களை வாசிப்போம். 1st வசனம், அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, Verse 2. And he said, Hear now my lords, please turn into your servant's house and spend the night and wash your feet, then you may rise early and go on your way. And they said, No, but we will spend the night in the open square. 2nd வசனம், ஆண்டவன்மார்களே, அடியண்டு வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். Third verse. But he insisted strongly, so they turned into him and entered his house. Then he made them a feast and baked unleavened bread for and they ate. அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்துக்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். Genesis 19:1-3 describes the arrival of two angels who had previously visited Abraham in the wicked city of Sodom. Lot, who was sitting at the gate of the city, bowed down to the ground and invited the visitors to stay in his house, expressing his deep hospitality. Finally, he prepared a feast and unleavened bread for them. ஆதியாகமம் 19:1-3 வசன பகுதியானது, முன்னர் ஆபிரகாமை சந்தித்த இரண்டு தூதர்கள் சோதம் என்னும் பொல்லாத நகரத்துக்கு வந்ததை விவரிக்கிறது. நகர வாசலில் அமர்ந்திருந்த லோத்து தரையில் குனிந்து வணங்கி வந்தவர்களை தன் வீட்டில் தங்குமாறு வற்புறுத்தி தனது ஆழ்ந்த விருந்தோம்பலை காட்டினார். இறுதியில் அவர்களுக்கு ஒரு விருந்தையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் தயார் செய்தார். These verses unfold through several distinct elements. இந்த வசனங்களில் பல தனித்துவமான கூறுகள் வழியாக விரிகின்றன. First, arrival. The two heavenly messengers arrived in Sodom in the evening. ஒன்று வருகை, வசனம் ஒன்று. அந்த இரண்டு வானுலக தூதர்களும் மாலையில் சோதோமுக்கு வந்தார்கள். அந்த நேரத்தில் லோத்து நகர வாசலில் அமர்ந்திருந்தார். In ancient time, the city gate was a place of public gathering, a place of judgment, and a place of political importance. This indicates that Lord had resigned to a position of civic importance of the city. பண்டைய காலங்களில் நகர வாசல் என்பது மக்கள் கூடும் இடமாகவும் நியாய தீர்ப்பு வழங்கும் இடமாகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இருந்தது. இது லோத்து அந்த நகரத்தில் குடிமை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலைக்கு உயர்ந்திருந்ததை குறித்தது. செகண்ட், கிரீட்டிங்ஸ். When Lord saw strangers, he got up and went out to meet them, bowing down to the ground and bowing to them. This act of deep respect was similar to the way Abraham greeted the same angels in 18:2. 2. வாழ்த்து. லோத்து அந்த அந்நியர்களை கண்டதும் எழுந்து அவர்களை சந்திக்க சென்று தரை மட்டும் குனிந்து வணங்கினார். ஆழ்ந்த மரியாதைக்குரிய இந்த செயல் வந்து ஆதியாகமம் 18:2 ஆபிரகாம் அதே தூதர்களை வாழ்த்திய விதத்தை ஒத்திருந்தது. Third, reluctance. Lord kindly invited the two men in his house to wash their feet, eat and spend the night so that they could continue their journey the next morning. மூணாவது, தயக்கம். அந்த இருவரையும் அடுத்த நாள் காலையில் தங்கள் பயணத்தை தொடர்வது வசதியாக அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவவும் சாப்பிடவும் இரவை கழிக்கவும் அவர்களை லோத்து தமது வீட்டிற்கு அன்புடன் அழைத்தார். The angels initially refused, saying that they would spend the night in the open air in the city square. அவர்களை லோத்து தமது வீட்டிற்கு அன்புடன் அழைத்தார். தேவதூதர்கள் முதலில் மறுத்து தாங்கள் திறந்த வழியில் நகர சதுக்கத்தில் இரவை கழிப்பதாக கூறினார்கள். Fourth, insistence. Lord said that they could not come, but Lord refused to accept their answer and forced or urged them to come into the house. Because of his persistent hospitality, the angels eventually changed their mind and went with him. வற்புறுத்துதல். லோத்துவிடம் அவர்கள் வர முடியாது என்று கூறினார்கள். ஆனால் லோத்து அவர்களின் பதிலை ஏற்க மறுத்து அவர்களை தமது வீட்டுக்கு வருமாறு வலுக்கட்டாயப்படுத்தினார் அல்லது வற்புறுத்தி தோன்றினார். அவருடைய விடாப்பிடியான உபசரிப்பின் காரணமாக தெய்வ தூதர்கள் இறுதியில் மனம் மாறி அவருடன் சென்றார்கள். Feast. The angels came to Lord's house. Then Lord prepared a great feast for them and baked unleavened bread and they ate it. 5. விருந்து. லோத்துவின் வீட்டிற்கு அந்த தூதர்கள் வந்தார்கள். அப்பொழுது லோத்து அவர்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான விருந்து தயாரித்து புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டார். அதை அவர்கள் உண்டார்கள். செகண்ட், தட் மீன்ஸ் செகண்ட் சப்செக்ஷன் ஆஃப் திஸ் சாப்டர் ஜெனசிஸ் 19. The extreme wickedness of the people of Sodom. This comes in the 4th to 11th verses. இரண்டாவது உட்பிரிவு, இந்த ஆதியாகமம் 19 அதிகாரத்தின் இரண்டாவது உட்பிரிவு, சோதோமின் மக்களின் உச்சபட்சமான அக்கிரமம். இது வந்து 4 to 11 வரை உள்ள வசனங்களில் விளக்கப்படுகிறது. First, let's read the 4th and 5th verses. Verse 4. Now before they lay down, the men of the city, the men of Sodom, both old and young, all the people from every quarter surrounded the house. நான்காவது வசனம், அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு பித்தோஸ் அந்த கால் லோட் அண்ட் செட் டு ஹிம் வேர் ஆர் த மென் ஹூ கேம் டு யூ டு நைட் பிரிங் தம் அவுட் டு அஸ் தட் வி மே நோன் தெம் கர்னலி. ஹியர் இன் த இங்கிலீஷ் பைபிள் த வேர்டு கர்னல் இஸ் ஆடட் இன் ஒரிஜினல் ஹேப்ரூ தட் கர்னல் வேர்ட் இஸ் நாட் தேர். லோத்து கூப்பிட்டு ஐந்தாம் வசனம், லோத்தை கூப்பிட்டு அந்த மனிதர்கள் லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர்கள் எங்கே, நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். இவ்விடத்தில் எபிரேயில் இல்லாத ஒரு வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் கூட்டப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் அவர்களை மாமசப்படி அறியும்படி என்று ஒரு வார்த்தை, மாம்சப்படி என்ற ஒரு வார்த்தை ஆங்கில மொழியில் கூட்டப்பட்டுள்ளது. ஆனால் தமிழில் இது கூட்டப்படவில்லை. நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களிடத்தில் எங்களிடத்தில் வெளியே கொண்டு வாழ்ந்தார்கள். ஜெனசிஸ் 19:4-5 டிஸ்கிரைப்ஸ் த இன்ஃபேமஸ் டைம் வென் அ மாப் ஆஃப் லியூட் இஸ் செக்ஸுவலி இமாரல் யங் அண்ட் ஓல்டு மேன் ஃப்ரம் த சிட்டி ஆஃப் சோடோம் சரவுண்டர் லோட்ஸ் ஹவுஸ். அதிகம் 19:4 வசன பகுதியானது சோதோம் நகரத்தைச் சேர்ந்த விகாரமான ஆபாச உணர்வு கொண்ட இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் அடங்கிய ஒரு கும்பல் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்ட இழிவான ஒரு நேரத்தை விளக்குகிறது. They asked Lot to bring out two male guest angels. The mob's purpose was to sexually abuse them. This reveals in the city's ultimate depravity, which leads to its destruction. அவர்கள் லோத்திடம் அவருடைய இரண்டு ஆண் விருந்தினர்களை வெளியே கொண்டு வருமாறு கேட்டார்கள். அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துதல் என்பதே அந்த கும்பலின் நோக்கமாக இருந்தது. இது அந்த நகரத்தின் அழிவுக்கு வழிவகுத்த அதன் உச்சகட்ட சீர்கேட்டை வெளிப்படுத்துகிறது. வேர்ஸ் அனாலிசிஸ் வேர்ஸ் 4. பிஃபோர் லோட் அண்ட் இஸ் கெஸ்ட் could go to bed, a mob of people from all over the city, young and old, surrounded Lord's house. This was not the actions of a few individuals, but showed that there was a systematic cultural corruption of Sodom. வசனங்களின் பகுப்பாய்வு. வசனம் 4. லோத்தும் விருந்தினர்களும் உறங்கச் செல்வதற்கு முன்பு இளைஞர்கள் முதியவர்கள் மற்றும் எல்லா பக்கங்களிலிருந்து வந்த மக்கள் என நகரம் முழுவதிலிருந்து ஒரு கும்பல் அங்கு வந்து லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். இது ஒரு தனிநபரின் செயல் அல்ல, ஒரு சில தனிநபர்களின் செயல் அல்ல, ஆனால் அமைப்பு ரீதியான கலாச்சார சீரழிவு சோதோமில் இருந்தது என்பதை காண்பித்தது. Verse 5. The mob said to Lot, Where are the men who came to you tonight? Bring them out to us that we may have intercourse with them. வசனம் 5 சொல்லுகிறார்கள், அந்த கும்பல் லோத்திடம், இன்றிரவு உங்களிடம் வந்த ஆண்கள் எங்கே, அவர்களை எங்களிடம் வெளியே கொண்டு வா, நாங்கள் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்தியது. கல்ச்சுரல் அண்ட் லிங்குஸ்டிக் கான்டெஸ்ட் intent of attack. The Hebrew word for intercourse, yada, is often used to refer intimate relationship. In this context, it clearly referred to a demand for forced violent sexual assault against the messenger. It revealed the inhospitality and rampant wickedness that pervaded Sodom. Kalachara matrum moliyil soolal thaakudhalin nokkam அறிதல் என்பதற்கான எபிரேய வார்த்தை யாதா என்பது. இந்த யாதா என்ற வார்த்தையானது பெரும்பாலும் நெருங்கிய உறவுகளை குறிக்க பயன்படுத்துகிறார். இந்த சூழலில் இது அந்த தூதர்களுக்கு எதிராக

பண்பாட்டு நெறிகளை சீரழித்தல், பண்பாட்டு நெறிகளை மீறுதல். பண்டைய அண்மை கிழக்கு நாடுகளில் பயணிகளுக்கு விருந்தோம்பல் அளிப்பது ஒரு புனிதமான கடுமையாக பாதுகாக்கப்பட்ட கடமையாக இருந்தது. அயலக விருந்தினர்களை, அதாவது தூதர்களை, கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதன் மூலம் சோதம் நகரத்து ஆண்கள் இந்த நிறுவப்பட்ட நெறிமுறை மற்றும் ஒழுக்க எல்லைகளை உலகளாவிய ரீதியில் மீறினார்கள். வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? This mob incident was the immediate trigger for the climax of the depraved history. தொடர்ந்து நடந்தவை என்ன? இந்த கும்பல் நிகழ்வே இந்த சீரழிவான வரலாற்றின் உச்சகட்டமான உடனடி தூண்டுதலாக அமைந்தது. In an attempt to protect his guest, Lord offered to give his two virgin daughters to the mob. தனது விருந்தினர்களை பாதுகாக்கும் முயற்சியில் லோத்து கன்னி பெண்களான தனது இரண்டு மகள்களை அந்த கும்பல் ஒப்படைப்பதாக கூறினார். இட் வாஸ் எ ஷாக்கிங் ப்ரொபோசிஷன். த மாப் ரிஜெக்டட் ஹிஸ் ஆஃபர் பிஃபோர் தி ஈவன் ட்ரை டு பிரேக் டவுன் த டோர் ஆஃப் த லோத்ஸ் ஹவுஸ். இது ஒரு அதிர்ச்சியூட்டு முன்மொழிவாகும். லோத்தின் வீட்டு கதவை உடைக்க முயற்சி செய்யும் முன்பே அந்த கூட்டம் அவரது முன்மொழிவை நிராகரித்தது. தென் the angels intervened, blinding the mob and helped Lord and his family escape before God destroyed the city with fire and brimstone. பின்ன தேவதூதர்கள் தலையிட்டு அந்த கும்பலை குருடாக்கி இறுதியில் தேவன் அக்கினியாலும் கந்தகத்தாலும் நகரை அழிப்பதற்கு முன்பு லோத்தும் அவரது குடும்பத்தினரும் அங்கிருந்து தப்பிச் செல்ல உதவினார்கள். Now let us read the verses 6 to 9. Verse 6. So Lot went out to them through the doorway, shut the door behind them, and said, "Please, my brethren, do not do so wickedly." 6-7 வசனங்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவரிடத்தில் போய், "சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். 8th verse. See, now I have two daughters who have not known a man. Please, let me bring them out to you, and you may do to them as you wish. Only do nothing to this man, since this is the reason they have come under the shade of my roof. இதோ, புருஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்துக்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். And they said, "Stand back." Then they said, "This one came into stay here and keeps acting as a judge. Now we will may deal worse with you than with them." So they pressed hard against the man, Lot, and came near to break down the door. அதற்கு அவர்கள், 9th வசனம், அதற்கு அவர்கள், "அப்பாலே போ, பரதேசியை வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலாம், உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத் என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கட்டினார்கள். In Genesis 6:19-9, a violent mob surrounds Lot's house, demanding he hand over his male guests, that means angels, to be assaulted. In a desperate act of hospitality to protect his guest, Lot offers the mob his two virgin daughters instead. The mob refuses and attacks for attacking Lot for acting as a outsider. அதே அவன் 19:6-9 ஒரு வன்முறை கும்பல் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டு அவருடைய ஆண் விருந்தினர்களை, அதாவது தூதர்களை, அறிவதற்காக தங்களிடம் ஒப்படைக்குமாறு கோரியது. லோத்து தனது விருந்தினர்களை பாதுகாக்கும் ஒரு தீவிரமான விருந்தோம்பலின் செயலாக அந்த கும்பலுக்கு இரண்டு தூதர்களுக்கு பதிலாக தனது இரண்டு கன்னி பெண்களை வழங்குவதாக கூறினார். அந்த கும்பல் அதை

கருத்து லோத்து வெறி வெளியாளை போல நடந்து கொண்டதற்காக அவரை தாக்குகிறது. கீ டீடைல்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட், முக்கிய விவரங்கள் மற்றும் சூழல். ஃபர்ஸ்ட், The mob's demand. The mob's demand. A mob of lustful men of all ages from the city surrounded Lot's house and shouted, "Bring them out to us. We want to have sexual relations with them." This reflects utter depravity of Sodom. One, கும்பலின் கோரிக்கை. முக்கிய விவரங்கள் மற்றும் சூழல், அதில் ஒன்னாவது பாயிண்ட், கும்பலின் கோரிக்கை. நகரத்தின் எல்லா வயதிலும் இருந்து இச்சை கொண்ட ஆண்களின் கும்பல் லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டு, அவர்களை எங்களிடம் வெளியே கொண்டு வா, நாங்கள் அவர்களுடன் உறவு கொள்ள வேண்டும் என்று கத்தினார்கள். இது சோதமின் முழுமையான ஒழுக்கை கேட்டை பிரதிபலித்தது. லோட்ஸ் ப்ரொபோசல். Lot went outside his house, and to prevent the mob from approaching his guest in any way, closed the door behind him. He pleaded with them to leave alone the guests who were under the protection of his roof. Furthermore, he offered to hand over his two virgin daughters for the mob to do with as they pleased. Or Lot's munmulivu. Vasanam 8. லோத் வெளியே சென்று தனது விருந்தினர்களை அந்த கும்பல் எவ்வகையிலும் தாக்காதபடி தடுப்பதற்கு தனக்கு பின்னால் வீட்டின் கதவை மூடினார். தனது கூரையின் பாதுகாப்பில் இருக்கும் விருந்தினர்களை விட்டுவிடும்படி அவர்களிடம் மன்றாடினார். மேலும் அவர் தமது மகள்களான கன்னிப்பெண்கள் இருவரையும் அந்த கும்பல் விரும்பியபடி அனுபவிக்க கொடுப்பதாக கூறினார். தேர்ட், ஆன்சியன் ஹாஸ்பிட்டாலிட்டி. இந்த ஆன்சியன்ட் நியர் ஈஸ்ட், The duty of hospitality was regarded as an almost sacred obligation. Lot's extreme action, going so far as to offer his own daughters, illustrated a mindset in which one was prepared to pay any price to protect one's guest. Nevertheless, for modern readers, this remains one of the most controversial and difficult passages in the Bible. பண்டைய விருந்தோம்பல். பண்டைய அண்மை கிழக்கில் விருந்தோம்பல் கடமை என்பது ஏறக்குறைய ஒரு புனிதமான கடமையாக கருதப்பட்டது. தன் மகள்களையே கொடுக்க முன்வந்த லோத்தின் தீவிரமான நடவடிக்கை விருந்தினரை பாதுகாப்பதற்கு எந்த விலை கொடுக்கவும் தயாராக இருந்த மனநிலையை விளக்கியது. இருப்பினும் இது நவீன வாசகர்களுக்கு வேதாகமத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய கடினமான பகுதியில் ஒன்றாகவே இருக்கிறது. Fourth, The mob escalating violence. The crowd rejected the Lord's proposal and turned against him. They viewed Lot as a hypocrite and an outsider, that means a foreigner, attempting to sit in judgment over them. They threatened to treat Lot even worse than they intended to treat his guest, declaring, "We will do you more harm now than we intended to do them." They surged forward to break down the door of the Lord's house. கும்பலின் வன்முறை ஆதிக்கம், நான்காவது பாயிண்ட், வசனம் 9. கூட்டம் லோத்தின் முன்மொழிமை மறித்து அவருக்கு எதிராக திரும்பிற்று. அவர்கள் லோத்துவை ஒரு பாசாங்குக்காரராகவும் தங்களின் நியாயந்திருக்க முயற்சிக்கும் வெளியாளாகவும் அந்நியராகவும் கருதினார்கள். அவர்கள் லோத்தை அவருடைய விருந்தினர்களை விட கேவலமாக மோசமாக நடத்துவதாக அச்சுறுத்தினார்கள்.

அப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலாம், உனக்கு அதிகமாக பொல்லாப்பு செய்வோம் என்று கூறி லோத்தின் வீட்டை கதவை உடைப்பதற்காக முன்னோக்கி பாய்ந்தார்கள். But the men reached out their hands and pulled Lot into the house with them and shut the door. அப்பொழுது அந்த புருஷர் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டினார்கள். 11th verse. And they struck the man who were at the doorway of the house with blindness, both small and great, so that they became weary trying to find the floor. And they struck the men who were at the doorway of the house with blindness, both small and great, so that they become weary trying to find the door. தெருவாசல் அந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்கப்படினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். In Genesis 19, 10 to 11, two angels visited Lord, pulled him into his house and locked the door. They also miraculously caused the violent mob of Sodom to disappear. This prevented the mob from finding the door, protecting Lord and moving the story towards the city's destruction. ஆதியாகமம் 19:10-11 லோத்தை சந்தித்த இரண்டு தேவதூதர்கள் அவரை அவருடைய வீட்டிற்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டினார்கள். மேலும் அவர்கள் சோதோமின் வன்முறை கும்பலை அற்புதமாக பார்வை இழந்து போகும்படி செய்தார்கள். இது லோத்தின் விருந்தினர்களை தாக்க கோரிய அந்த கும்பல் வாசலை கண்டுபிடிப்பதை தடுத்து லோத்தை பாதுகாத்து நகரத்தின் அழிவை நோக்கிய வரலாற்றை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திச்சு. These verses contain several important details and contextual layers. இந்த வசனங்கள் பல முக்கியமான விவரங்களையும் சந்தர்ப்ப சூழல் சார்ந்த அடுக்குகளையும் கொண்டுள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். First, rescue. Lord had gone outside the door of his house to protect his house guest from an angry mob of local young and old men who had forced Lord to hand over his guest for sexual abuse. The angels intervened physically, pulled Lord inside and locked the door. 1. மீட்பு. பாலியல் ரீதியாக தவறான பயன்பாட்டிற்காக லோத்துவின் விருந்தினர்களை தங்களிடம் ஒப்படைக்கும்படி வற்புறுத்திய உள்ளூர் இளைஞர் மற்றும் முதியவர்கள் அடங்கிய ஆவேசமான கும்பலிடமிருந்து லோத்து தமது விருந்தினர்களை பாதுகாக்க அவரது வீட்டு வாசலுக்கு வெளியே சென்றிருந்தார். தேவதூதர்கள் தலையிட்டு லோத்தை உடல் ரீதியாக உள்ளே இழுத்து கதவை பூட்டினார்கள். Second, supernatural blindness. Angels blinded those outside, making it impossible for the people inside to find the entrance. The original Hebrew word used here is sanbarim, which means dazzling or blinding light. 2. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்வையற்ற நிலை. தேவதூதர்கள் வெளியே இருந்தவர்களை பார்வையற்றவர்கள் ஆக்கினார்கள். இதனால் அந்த கும்பலில் இருந்த மனிதர்கள் உள்ளே நுழைய வாசலை கண்டுபிடிக்கவே முடியாதபடி செய்தார்கள். இங்கு பயன்படுத்தப்பட்ட மூல வார்த்தை சாண்டரியம் என்பதாகும். இது திகைப்பூட்டும் அல்லது கண்கூசும் ஒளியை குறிக்கிறது. 4th, 3rd, committed wickedness. Despite the blindness, the mob was so aggressive that they continued to try and fail to find the door, exhausting themselves in the process. உறுதியான மூணாவது கருத்து committed wickedness என்று சொல்லப்படுகிறது. உறுதியாக செய்யப்பட்ட அக்கிரமம். பார்வை இழப்பு ஏற்பட்ட போதிலும் அந்த கும்பல் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்ததால் அவர்கள் கதவை கண்டுபிடிக்க தொடர்ந்து முயன்று தோல்வியடைந்து அந்த முயற்சியில் தங்களை மிகவும் சோர்வடைய செய்து கொண்டார்கள். Turning point. This miraculous intervention marked a turning point in history from Lord's hospitality to God's judgment. திருப்புமுனை. இந்த அற்புத தலையீடானது இந்த வரலாற்றில் லோத்தின் விருந்தோம்பலிலிருந்து தேவனுடைய தீர்ப்புக்கு மாறும் ஒரு மாற்றத்தை குறித்தது.
The city of Sodom had become completely immoral. This was further evidenced in the mob's continued hostility even after the miraculous attack. Sodom Nagaram முழுமையாக ஒழுக்கக்கேடு அடைந்திருந்தது. அற்புதமான வகையில் தாக்கப்பட்ட பின்னரும் அந்த கும்பல் தொடர்ந்து காட்டிய பகைமை உணர்வால் இது மேலும் தெளிவாயிற்று. The angels revealed to Lot that they had been sent to destroy Sodom because of its wickedness. சோதோமின் அக்கிரமளின் காரணமாக அந்த நகரத்தை அழிக்க தாங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தேவதூதர்கள் லோத்திடம் வெளிப்படுத்தினார்கள். Detailed explanation of verse 10 and 11. வசனங்கள் 10 11 விரிவான விளக்கம். First, emergency rescue. Seeing that Lot was imminent danger, the two angels reached out, grabbed hold of Lot and forcibly pulled him into the house. அவசரமான மீட்பு. ஒன்னாவது பக்கத்து அவசரமான மீட்பு. லோத்து உடனடி ஆபத்தில் இருப்பதை கண்ட அந்த இரண்டு தூதர்கள் வெளியே கைகளை நீட்டி லோத்தை பிடித்து அவரை வலுக்கட்டாயமாக வீட்டிற்குள் இழுத்துக் கொண்டார்கள். This physical intervention demonstrated their superhuman strength and authority. இந்த உடல் ரீதியான தலையீடு அவர்களின் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட வலிமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தியது. By closing and bolting the door, they created a physical and a symbolic barrier that separated the rescued one, Lord's family, from the coming judgment. கதவை மூடி தாழிடுவதன் மூலமாக மீட்கப்பட்டவர்களை, அதாவது லோத்தின் குடும்பத்தை, வரவேற்கும் நியாய தீர்ப்பிலிருந்து பிரிக்கும் ஒரு உடல் ரீதியான மற்றும் அடையாளப்பூர்வமான தடையை அவர்கள் உருவாக்கினார்கள். பிளைண்ட்னஸ். The angels caused the entire crowd outside, regardless of age or social status, young or old, to suffer sudden blindness. இரண்டாவது, பார்வை இழப்பு. தேவதூதர்கள் வயது அல்லது சமூக அந்தஸ்து, சிறியவர் பெரியவர் போன்ற எந்த பேதமும் இல்லாமல் வெளியே இருந்த மக்கள் கூட்டம் முழுவதும் திடீர் பார்வை இழப்பால் தவிக்கும்படி செய்தார்கள். ஒரிஜினல் லாங்குவேஜ் சான்வரியம். இந்த ஒரிஜினல் ஹீப்ரூ டெக்ஸ்ட், The word used here for blindness is sanbarim. This is different from the normal Hebrew words of physical blindness, iver. Sanbarim refers to a blinding, dazzling, intense flash of light that confuses or deceives the eyes. It did not cause permanent blindness, but rather a complete mental and visual confusion. Moolamozhi, sanbarim. மூலமொழி எபிரேய வசனத்தில் பார்வை இழப்பு என்பதற்கு இங்கு சான்வரியம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது உடல் ரீதியான பார்வை இழப்புக்கான இவர் என்ற சாதாரண எபிரேய வார்த்தையிலிருந்து வேறுபட்டது. சான்வரியம் என்பது பார்வையை குழப்பும் அல்லது ஏமாற்றம், ஒரு கண்கூசும் திகைப்பூட்டும் தீவிர ஒளியின் பிரகாசத்தை குறிக்கிறது. இது நிரந்தர பார்வை இழப்பை ஏற்படுத்தாமல் முழுமையான மற்றும் மன மற்றும் பார்வை குழப்பத்தை ஏற்படுத்தும். The depth of Sodom's depravity. நான்காவது, சோதோமின் சீர்கேட்டின் ஆழம். This verse indicates that even after losing their sight, the mob was still groping for the door and getting tired. இந்த பார்வை இழந்த பிறகு அந்த கும்பலானது கதவை தடவி தடவி சோர்வடைந்தது என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. Instead of fleeing on fear after witnessing a supernatural miracle, their obsession with evil took over and kept trying to enter the house until they collapsed from exhaustion. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கண்ட பிறகு பயந்து ஓடுவதற்கு பதிலாக தீமை செய்வதில் அவர்களுக்கு இருந்த வெறி அவர்களை முழுமையாக ஆட்கொண்டதால் அவர்கள் களைப்பினால் சரிந்து விழும் வரை அந்த வீட்டுக்குள் நுழைய தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தார்கள். Life lessons we learn from Genesis 19:1-11.
ஆதியாகமம் 19:1-11 நாம் அறியும் வாழ்க்கை பாடங்கள். ஜெனசிஸ் 19:1-11 இஸ் எ ஸ்டார்க் வார்னிங் அபவுட் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் மாரல் காம்ப்ரமைஸ் அண்ட் ட்ரீ டெஸ்டமெண்ட் டு த பவர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஆதியாகமம் 19:1-11 வசன பகுதி ஒழுக்க ரீதியாக சமரசம் செய்து கொள்வதன் ஆபத்துகள் பற்றியும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாகவும் விருந்தவங்களின் வல்லமைக்கு ஒரு சான்றாகவும் விளங்குகிறது. இட் ஷோஸ் ஹவ் த சப்டிலி ஆஃப் சின் கேன் இட் ஷோஸ் ஹவ் த சப்டிலிட்டி ஆஃப் த சின் கேன் டிசென்ஸ் டீசென்சடைஸ் அஸ் ஹவ் டிவைன் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் இன் ஹாஸ்டைல் சிச்சுவேஷன்ஸ் அந்த இம்பார்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் ஷெல்டர் அண்ட் கைண்ட்னஸ் டு த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். பாவத்தை நோக்கி நாம் அவ்வளவு நுட்பமாக செல்லும் போது அந்த செயலானது நம்மை எவ்வாறு உணர்ச்சியற்றவர்களாக்குகிறது என்பதையும் பகைமையான சூழல்களில் தெய்வீக பாதுகாப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் அந்நியர்களுக்கு அடைக்கலமும் தயவும் அளிப்பதன் முக்கியத்துவத்தையும் இது எடுத்துக்காட்டுகிறது. The lessons we learned from these verses 1-11. First, the growth of sin. Lot did not want to live in moral decay. He initially pitched his tent towards Sodom. The lessons from this is that it is not our intentions, but the direction we travel that determines our spiritual destination. Tolerating sin usually leads to participating in it and normalizing it. ஒன்னாவது, பாவத்தின் வளர்ச்சி. லோத்து ஒழுக்கச் சீரழிவில் வாழ விரும்பவில்லை. அவர் ஆரம்பத்தில் சோதோமை நோக்கி தன் கூடாரத்தை அமைத்தார். நமது நோக்கங்கள் அல்ல, மாறாக நாம் பயணிக்கும் திசையே நமது ஆன்மீக இலக்கை தீர்மானிக்கிறது என்பதே இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடமாகும். பாவத்தை சகித்துக் கொள்வது என்பது பொதுவாக அதில் பங்கேற்பதற்கோ அல்லது அதை இயல்பாக்கிக் கொள்வதற்கோ வழிவகுக்கிறது. The importance of hospitality. Second, Lot risked his own safety to shelter the two strangers. இரண்டாவது, விருந்தோம்பலின் முக்கியத்துவம். லோத்து இரண்டு அந்நியர்களுக்கு இடம் கொடுக்க தன் சொந்த பாதுகாப்பையே பயணம் வைத்தார். Hospitality means to show God's love. விருந்தோம்பல் என்பது தேவனுடைய அன்பை காட்டுவதாகும். With this, we conclude the study of this week. An important announcement. இத்துடன் நாம் இந்த வார வேதாகம படிப்பை முடித்துக் கொள்கிறோம். ஒரு முக்கிய அறிவிப்பு. The International Bilingual Quarterly Magazine, namely Gospel Flame, is being printed and sent to interested readers. If you would like to get a copy, send your address to my WhatsApp number. Note the number carefully. +91, that is country code. +91 88 07 33 81 37. Again, I am repeating the number. Country code is +91 88 07 33 81 37. Or you can email me at thegospelflame@gmail.com. We will send it to you wherever you are in this world. ஒரு முக்கிய அறிவிப்பு. த காஸ்பல் ஃபிளேம், நற்செய்தி சுடர் என்ற சர்வதேச இருமொழி காலாண்டுதல் அச்சிடப்பட்டு விரும்பி கேட்பவர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. உங்களுக்கு அதன் பிரதி வேண்டுமென்றால் உங்கள் முகவரியை எனது வாட்ஸ்அப் எண், கண்ட்ரி கோடு வந்து +91, என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 88 07 33 81 37. மறுபடியும் நம்பரை சொல்லுகிறேன். கண்ட்ரி கோட் +91, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 88 07 33 81 37. இந்த நம்பருக்கு உங்கள் முகவரியை, முழு முகவரி, வீட்டு முகவரி அனுப்பணும். அல்லது thegospelflame@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு கூட அனுப்பலாம். நீங்கள் எங்கிருந்தாலும், உலகத்தில் எங்கிருந்தாலும் நாங்கள் அந்த பிரதியை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். We conclude this week's Bible study on the topic of Rooted in His Word. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். நெக்ஸ்ட் வீக், the Lord's willing,
on the same day at the same time. We will examine in detail the story of the history of the angels leading Lot and his family out of Sodom. In next week, the Lord's willing, on the same day, the same time, we'll examine in detail of the history of the angels leading Lot and his family out of Sodom, and then for destruction, and then the destruction of the city of Sodom and Gomorrah by fire and brimstones in the next part of Genesis 19. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 19 அத்தியாயத்தின் அடுத்த பகுதியில் தூதர்கள் லோத்துவையும் அவர் குடும்பத்தையும் சோதோம் என்று வெளியேற செய்து அதன் பின்பு சோதோம் கொமோரா நகரங்களை அக்கினியால் அழித்தது பற்றிய விரிவான வரலாற்றை நாம் விரிவாய் ஆராய்வோம். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் டியர் பிரதர் தண்டர் கிர்க் அண்ட் இஸ் டீம் ஃபார் த எக்ஸலண்ட் ஒர்க் இன் பிராட்காஸ்டிங் தி ஸ்டடி த்ரூ இக்னைட் ரேடியோ. இக்னைட் வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒலிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listen to this broadcast from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to all of you, my dear brothers and sisters. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாழ்த்துக்கள் எனக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே.

வணக்கம், என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கு சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால் உங்களை 15042 92nd Avenue இருக்கும் சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 604-588-6717. நன்றி.

கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவத்தில் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இக்னைட் ரேடியோ மூலமாக தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தர்மையான சனிக்கிழமை தேவனுடைய வார்த்தைகளே நாம் விசேஷமாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் உற்சாகத்தோடு கேட்டுக்கொண்டு வருகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்திய தேசம் முழுவதும் பல மொழிகளை பேசக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் கிறிஸ்துவ சந்திக்குள்ளாக உறவுணப்பட்டு தேவ வார்த்தைகளை அவருடைய தாய்மொழியிலே கேட்டு மகிழ்ச்சி அடைவதும், விசேஷம் உலகம் எங்கும் இருக்கிற யாவர்களுக்கும் தமிழ் வழி மூலமாக தேவார்த்தை பேசுவதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாளை நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பாதம் ஒன்றே போதும். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதத்தை பற்றி கொண்டால் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் இங்கே தியானிக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த இடத்துல பாதம் ஒன்றே போதும் என்று நாம் பார்க்கும்போது ஒரு உருவத்தை வைத்து அந்த உருவத்தில பாதம் ஒன்று பாதத்தில் அமர்ந்து நாம் இருப்பதை போல என்ற செயல்பாடு அல்ல. பிரியமனவர்கள், இந்த இடத்துல பாதம் ஒன்றே போதும் என்பது ஒரு சமூகம், ஒரு சந்நிதி என்று சொல்கிறோம். ஆதி காலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கடவுளை தேடுவதற்கு ஆலயம் ஒன்று தேடுவார்கள். அந்த ஆலயத்திலே அவருடைய சந்நிதி என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதும், மற்றமாக கேட்பதும், மற்றமாக அங்கே அந்த அவருடைய பிரசனத்தை காண வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்து இருப்பதை பார்க்கின்றோம். ஆகையினால இது பாதம் ஒன்றே போதும் என்று சொல்லும் போது இதனுடைய சாரவசம் என்று சொன்னால் அவருடைய ஆலயத்தை, அவருடைய சமூகத்தை குறிக்கிறது. இன்னும் சொல்ல போகும்போது இதை நாம் சற்று இன்னும் ஆழமாக உரித்து பார்ப்போம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் பாதம் தாரும் நன்மையும் ஆசீர்வாதமும் அங்கே கிடைக்கதாக இருக்கின்றது. ஆகினாலே இதை நாம் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழும் போது, அவர் பூமியில இருக்கும் போது ஏற்பட்ட, அவர் நடந்து கொண்ட சம்பவங்கள், அங்கே அவருக்கு நடக்கப்பட்ட சம்பவங்கள், அவருடைய பாதத்துல யாரெல்லாம் அங்கே சரண்டு அடைந்தார்கள் பாதத்தை கொண்டு அதன் பிறகு ஒவ்வொரு காரியத்துக்குள்ளாக வந்து அனுப்பமாக பாருங்கள். பிரிமாரோடைய இயேசுவின் பாதம் தாரும் நன்மையும் ஆசீர்வாதம் கிடைக்கும். பாருங்க, இயேசுவின் பாதம் நல்ல பங்கை பெற்று கொள்ளும் இடமாக இருக்கிறது. லூக்க 10:42 நீங்க வாசித்தால் அன்பர் தேவன பிள்ளைகளே, அங்கே மார்த்தாரும் மரியாதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை தேவன் மிகவும் நேசிக்கின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேசிக்கின்றார். அப்ப அவர் அநேக குடும்பங்களை சந்தித்துக் கொண்டு ஊழியர்களை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே மார்த்தாரும் மரியாதைய அங்கே அவர்களுடைய அந்த குடும்பத்தை குறித்து அங்கே பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவர் குடும்பத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் போது அந்த குடும்பத்திலே அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து தன் குடும்பத்துக்கு வந்து விட்டார் என்று சொல்லி அங்கிருக்கிற அவருடைய பிள்ளைகள் மிகவும் சந்தோஷம் அடைந்து அருகிலிருப்பவர் எல்லாரையும் அழைக்கிறார்கள். எல்லாரும் வந்து அந்த இயேசு வந்திருக்கிறார், வீட்டுக்கு வந்திருக்கிறார், மார்த்தாளுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார், மரியாளுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கிருக்கிற ஜனங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள் அங்கே என்ன செய்யறது கலந்து கொள்கிறார்கள். அன்பான தேவன பிள்ளைகளே, எப்போதுமே அவர்கள் உபதேசி, அதாவது மற்றவர்கள் விருந்து கொடுப்பதில் மிகவும் அருமையான ஒரு குடும்பமாக காணப்படுகிறது. மார்த்தா மரியாளும் எப்போதுமே தன் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அல்லது தன்னை சுற்றியிருப்பவர்களுக்கும் சரி, அவர்கள் எப்போதுமே விருந்து கொடுப்பதும், மட்டுமாக அவர்கள் பராமரிப்பதும், அவர்கள் தேவையை அவர்கள் சந்திப்பதுமாக இருக்கிற குடும்பமாக இருந்திருக்கிறது. விசேஷமாக மேசியா, அதாவது கர்த்தராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்கு வந்திருக்கிறார். அற்புதம் செய்யக்கூடியவர், தேவனுடைய குமாரன், தாவீதன் குமாரன் என்று சொல்லக்கூடியவர் நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவர்களுக்கு கைகள் புரியவில்லை. அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி, கடவுள் ஆண்டவர் நம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரே, நாம் எப்படி ஒரு வெறுமையாக அனுப்புவது என்று ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே. அது மாத்திரமல்லாமல் அந்த இயேசுவின் வார்த்தை கேட்டுக்கொண்டு கேட்க வந்திருக்கிறவர்களுக்கும் இதாவது ஒன்று கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நல்ல ஒரு உணவாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று அங்கே அந்த குடும்பமானது மிகவும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனமாக அந்த காரியங்களிலே அவர்கள் மிகவும் ஆழமாக அங்கே யோசித்து செயல்பட்டார்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், லூக்கா 10:30 முடித்துக் கொள்ளலாம். கவுனிங்கள் இந்த சம்பவத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்கும்போது அழகாக அந்த லூக்கா வைத்தியர் அந்த காரியத்தை குறித்து மிகவும் வெளிப்படையாக அங்கே தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கவுனிங்கள் லூக்கா 10:30

பாருங்கள் பிரியமர்களே, பின்பு வசனம் 38 வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாண போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் ஆதி காலம் அவர் இருக்கக்கூடிய காலங்களில் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே கிராமங்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர் நடித்திருந்த பட்டணங்களுக்கு சென்றிருக்கலாம், அது பெரிய பெரிய மன்னர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட இடங்கள் செல்லாமல் அவர் எங்கே பிரயாணம் பண்ணாலும் ஒரு கிராமத்துக்கு செல்கிறார். அப்போ ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டார். அப்ப மார்த்தாள் வந்து ஆண்டவரை பற்றி ஆல்ரெடி ஏற்கனவே கேட்டு அறிந்திருக்கிறார்கள். அதனாலே மார்த்தாள் நம் கிராமத்தில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு மிகவும் சந்தோஷம் அடைந்து இயேசு விட்டுமே வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க, உங்களை பற்றி நான் அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தன் அவள் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அப்ப மார்த்தாள் என்பவர் மூத்தவள், அவர் கொஞ்சம் பொறுப்புள்ள ஒரு மகள். இயேசு வீட்டுக்கு வருந்தி கூப்பிடும் போது அவருடைய தங்கை மரியாள், அவர் சகோதரி மரியாள் இருக்கிறார். அவளும் என்ன செய்கிறார், அங்கே சந்தோஷத்தோடு இயேசு வீட்டுக்களை ஏற்றுக்கொள்கிறார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து பாருங்கள், அழைத்தது மரியாள், அழைத்தது மார்த்தாள். மார்த்தா என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவே தன் வீட்டுக்கு அழைக்கிறார். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தால், அவருடைய சகோதரி அந்த மரியாள் என்கக்கூடிய சகோதரி இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நமது உலகத்திலே சகலத்தை படைத்தவர், அற்புதம் அடையாளம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் வீட்டுக்கு வந்திருக்கின்றால் அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சு கணம் பொருந்திய ஒரு அதிகாரி உள்ளவர்கள், அதாவது ஒரு விஐபிகள், இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்தில் சம்மந்தப்பட்ட பெரிய அதிகாரிகள் யாராக இருப்பினும் நம் வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம், சாதாரண நம்ம சொந்த உறவுகளோ சொந்த பந்தங்களோ நம்ம வீட்டுக்கு வந்தால் அவருக்கு தண்ணீர் கொடுப்போம், அல்லது உணவுகளை பராமரிப்போம், டீ காப்பியோ வச்சு கொடுப்போம். அவங்களுடைய உணவு ரீதியான காரியங்களையும் முதலாவது நமக்கு என்ன செய்வோம், கொடுப்போம். ஏனென்றால் சரீரப்பிரமான ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம செய்யக்கூடிய அந்த விருந்துதான் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது என்பது மனிதனுடைய சிந்தனையாக இருக்கின்றது. ஆகினால்தான் இந்த மரியாள் அங்கே பார்க்கும்போது மார்த்தாள் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரப்பிரமான ஒரு கணத்தை கொடுக்க வேண்டும், அவர் ஒரு எல்லா இடங்கும் சென்று வந்திருக்கிறார், அது மாத்திரம் நம்ம வீட்டுக்கு அழைத்திருக்கின்றோம். அவர் விருந்தாளியை வீட்டுக்கு அழைக்கும் போது அந்த விருந்துக்கு என்ன செய்யப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்பது மார்த்தாளுடைய பெரிய கனவாக அங்கே அவர் செயல்படுவதற்கு அங்கே எதிர்பார்த்து. ஆனால் மரியாள் என்ன செய்தார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாலும், எந்த கிராமத்துக்கு சென்றாலும், எந்த வீட்டுக்கு சென்றாலும் முதலாவது என்ன செய்வார், கடவுளுடைய வார்த்தைகளே பேசுவார். அந்த காலகட்டங்களிலிருந்து நமக்கு என்ன தேவை என்பது குறித்து ஒரு வசனங்களை கொண்டு அவர் பேசக்கூடியதாக இருந்திருக்கார். ஆகையினால்தான் அவர் அமர்ந்திருந்து வார்த்தைகளை பேசிக்கொள்ள ஆரம்பித்த உடனே இந்த மரியாள் என்ன செய்து விட்டால், உடனே அந்த வார்த்தை கேட்க முடிச்சுதான் பார்த்துலேயே உட்கார்ந்து கொண்டாள். மார்த்தாலோ 40 மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தப்படைந்து, பற்பல வேலைகள் இப்ப ஒரு உணவு மட்டும் தயாரிக்காமல் இயேசுவுக்கு நிறைய உணவுகள் தயாரித்து கொடுக்க வேண்டும், அல்லது ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய செஞ்சு அவருக்கு கொடுக்கணும், அவர் எப்போதும் நம்ம வீட்டு மறக்கவே கூடாது, இந்த அளவுக்கு நம்ம அவரை உபசரிக்கணும்னு சொல்லி மார்த்தாளுடைய பெரிய கணவால் என்ன செய்யறப்ப சமையலறையில் உட்காந்துட்டு பருப்பர வேலைகள் எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும், அதாவது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தம் அடைகிறார். நான் ஒருத்தி எத்தனை வேலை செய்யறது, அவருக்கு நிறைய கொடுக்கணுமே வருத்தம் அடைஞ்சிட்டு அவரிடத்தில் வந்து அதை பாருங்க, நேரடியா வந்து அந்த மரத்தாலை செய்கை காட்டி கூப்பிட்டுருக்கலாம், மரியாதை செய்கை காட்டி கூப்பிட்டுருக்கலாம். பிரியமர்கள், இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் அப்படிதான் ஒரு ஊழிய தேவனுடைய வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கும் போது எப்போதுமே இரண்டு விதமான மனம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தை கேட்கும் போது என்ன சிவர்கள் சொன்னால், ஒரு கருத்தரும் கூட்டமோ அல்லது ஒரு குடும்ப ஜபங்களோ, பட் ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது நம்முடைய முதலாவது சிந்தனை என்ன சொன்னா, உணவு கொடுக்க வேண்டும். அதுதான்
நம்முடைய கலாச்சாரமாக இருக்கிறது. அப்ப ஒரு உதாரணத்துக்கு சபையில ஒரு ஊழியர் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற சபையாரும் சரி அவங்க எல்லாரும் சரி ஊழியர்களுடைய என்ன எப்படி இருக்கும், அந்த மீட்டிங் கருத்தனும் கூட்டம் நடத்துறோம், பேசக்கூடியவர்கள் நன்றாக பேசணும், தேவாரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை நீங்க கேட்கணும்னு அந்த ஊழியர்கள் சிந்தனையா இருக்கும். ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்ன சிந்தனைனா, பிரதர் கருத்தனும் கூட்டம் வைக்கிறீங்க, நல்ல சாப்பாடு கொடுக்கணும், காலையில என்ன சாப்பிட கொடுக்குறீங்க, மத்தியானம் என்ன சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்களுடைய திங்கிங்க இருக்கும். அப்ப ஊழியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி ஓகே சாப்பாடு பற்றி பேசுறாங்க, சரி ஓகே நம்ம மத்தியானம் காலையில் டிஃபன் கொடுத்துடலாம், மத்தியானம் வந்து பிரியாணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்க பேசுவாங்க. அப்ப பார்க்கும்போது அதிகமான அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் வேலை எங்க நடக்கு அப்படின்னா, அந்த மீட்டிங் ஹால சுத்தப்படுத்துறதும் மீட்டிங் ஹால சேர போடுறதும் இது வந்து நம்ம எல்லாரையும் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு. ஊழியக்காரர் சிந்தனை என்ன அப்படின்னா, வரவங்க எல்லாருமே தேவ வார்த்தை கேட்கணும், அதுக்கு எந்த டிஸ்டர்ப் வரக்கூடாது, கருத்துடைய வார்த்தை கேட்கறதுக்கு யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது, உட்கார்ந்து தெளிவா கேட்கணும் அப்படின்னு அவரோட சிந்தனையில எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், எல்லாரும் நேரம் வராங்களா, கரெக்டா உட்காருவாங்களா, கரெக்டா வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு டைமிங் கரெக்டா பிக்கப் பண்ணி யாரை முதல்ல பேச வைக்கணும், ரெண்டாவது யாரை பேச வைக்கணும், என்ன தலைப்புல பேச வைக்கணும், இப்படிப்பட்ட திங்கிங் போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஊழியர்களை கொண்டு சேர்ந்தவர்களோ சபையர்களை சேர்ந்தவர்களோ சமையல் யாரை கூப்பிடலாம், யார் ருசியை சமைச்சு கொடுப்பாங்க, எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை திங்கிங்கா போயிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க இதில் கவனம் செலுத்த பிறகு அங்கே ஆராதனை அந்த கருத்தர் கூட்டம் தேவோட வார்த்தையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால டைம் ஆகி போச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, செய்தி சீக்கிரம் கொடுத்துருங்க, இல்ல பசியா உட்காந்துக்கிறாங்க, சீக்கிரம் சாப்பாடு கொடுக்கலாம். அப்ப அவங்க மைண்டு ஃபுல்லா என்ன ஆகுது அப்படின்னா, தேவ வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய இடங்களில் எல்லாவற்றிலுமே எப்ப இந்த மீட்டிங் முடியும், எப்ப வேதப்பட முடியும், எப்ப சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிங்கறத திங்கிங்லயே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம அந்த விருந்து உபசரிக்கிற விஷயத்திலேயே நம்ம அதிகமாக கவனம் செலுத்திக் கொண்டிருப்போம். அப்ப சமையல் காரியங்களை குறித்தும் டீ பிரேக்ல டீ குடுக்கிறது குறித்தும் இதை பத்தியே திங்கிங் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதே போலதான் இது இப்போது நடந்த சம்பவம் அல்ல, இயேசு கிறிஸ்து இருந்த போதே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாகவே அந்த பராமரிக்கிற விஷயம் அதிகமாக இருந்திருக்கிறது. அப்ப நான் ஒருத்திய வேலை செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு அவ போய் ஆண்டவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றா, இன்னைக்கு நம்ம கூட அந்த டைமிங் கரெக்டா முடிக்கலாம், ஒரு தேவசீர் விண்ணப்பம் வந்ததே லேட்டா வந்திருப்பாங்க, ஆனா கரெக்டா டைமிங் வந்து கடவுள் வார்த்தை கேட்கணும்னு 9 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு எல்லாரும் 9 மணிக்கு வந்திருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். அப்ப அவரு 11 மணிக்கு கரெக்டா டீ பிரேக் கொடுப்பாரு, 1 மணி கரெக்டா சாப்பாடு டைம் விட்டுருவாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 9 மணிக்கு கருத்துற மீட்டிங்கு 10 மணிக்கு மேல ஒரு மணி நேரம் கழிச்சு கேட்டா வருவாங்க, 1.5 மணி நேரம் கழிச்சு கேட்டா வருவாங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, மக்கள் வந்தாதானே கூட்டத்தை ஆரம்பிக்க முடியும்ட்டு பொறுமையா காத்துட்டு இருப்பாரு. அப்ப 10:30க்கு மேல அந்த கூட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது கட்டணம் 1:30 நேரத்துல 11 மணி ஆயிருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 1:30க்குள்ள பிரதர் 11 மணி டீ டைம் தர சொன்னாரு, அப்ப அந்த 1:30க்குள்ள என்ன செய்யணும், அப்ப டக்குன்னு வந்தது லேட்டு, ஆனா டைமிங் மட்டும் டீ டைம் கட்ட கட்டுருவாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார் விண்ணப்பம் ஆகி அப்புறம் கடைசி 1 மணிக்கு முடிக்க வேண்டிய மீட்டிங்கு 2 மணிக்கு முடியுது, 2:30 முடிக்கிற கருணம் வருது. யார் தப்பு, கூடி வர விசுவாசி கரெக்டா டைமிங் வராதனால தப்பு நடக்குது. அதன் பிறகு அவர் என்ன செய்யறாங்க, 2:30க்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் நேரடியா அந்த கருத்துல கொடுத்து யார் ஏற்பாடு பண்ணவங்களோ அவங்கள்ட்ட போய் உட்காந்து, பிரதர் சீக்கிரம் முடியுங்க, இல்ல பசியா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மெயின் ஊழியர்கிட்ட போய் என்ன செய்வாங்க, அங்க இருக்கிறவங்க பெண்களோ அல்லது மற்றவங்களோ ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போலதான் இந்த மார்த்தாலோ இயேசு இடத்துல போய், ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது, எங்களுக்கு கவலை இல்லையா, இப்ப என்னை பத்தி நான் தானே உங்களுக்கு வீட்டுக்கு அழைச்சேன், உங்களுக்கு உபசரி கொடுக்கணும், உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தானே கூப்பிட்டேன், இப்ப என்னை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா, நான் தனியாக கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்களா, அவளுக்கு போய் உங்க அக்காவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுப்போ அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா, உங்களுக்கு என்ன குறிச்சு கவலை இல்லையா. இப்ப இவர் மைண்ட் என்னன்னா, நம்ம இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளுக்கு கருத்து, ஐயோ மார்த்தாள் இங்கே அவ வீட்டு வேலை செஞ்சுட்டு சமக்கா சமைச்சிட்டு இருக்கிறாளே அப்படின்னு என்ன பத்தி திங்கிங் பண்ணிருந்துட்டு இருப்பா. அப்ப நம்ம தனியா இருக்கிறது இயேசுக்கு தெரியும், அதனால இயேசு யாராவது ஒருத்தர் நமக்கு என்ன செய்வாங்க, ஹெல்ப்புக்கு அனுப்புவாங்க அப்படின்னு எண்ணத்துல என்ன செஞ்சுட்டு இருக்க, அந்த வேலை செஞ்சுட்டே பாத்துட்டு இருக்கிறா. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா, கால் மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா யாருமே வரல. உடனே என்னடா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை குறிச்சு கவலைப்படாம ஒருத்தர் அனுப்பாம அவர் பாட்டு உட்காந்துட்டாரு, நம்ம தனியா கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, அவர்கிட்ட
போய் கேட்கலாம் அப்படின்னு விவசாயி அந்த மரத்தை வந்து கேக்குதான்னு பாக்குறாரு. பார்க்கும்போது என்னை குறித்து விட்டுக்கு என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். அப்ப நீங்க உபதேசிக்கிறீங்க, நீங்க என்ன சொன்னாலும் அவளை கேட்பா, அதனால என்ன செய்யுங்க, நீங்க சொன்னாதானே அவள் எங்கிட்ட வந்து உதவி பண்ண வருவா, நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவிட்ட மரத்தால் கேட்கிறார். இதே போல நண்பன் பிள்ளைகளே இன்னைக்கு அநேக இடங்களையே நாம் இப்படித்தான் பார்க்கின்றோம். அப்ப இது மாம்ச சிந்தனை மட்டுமல்ல, சரீரப்பிரமான காரியங்களில் உதவி செய்வதற்கு மரத்தாளுக்கும் பல விதமான எண்ணங்கள் இருக்கும் போது எனக்கு உதவி பண்ணுவதற்கு ஆண்டவர் நீரே எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்கிறார். அன்பான தேவன் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எப்போதுமே சரீரப்பிரமான காரியங்களில் கொடுத்து என்ன செய்யற தேவன்ட்டு போய் கேட்கிறோம். இந்த மகள் எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் என்கிற வார்த்தையை ஜெபத்தை குறிக்கிறது. இப்ப இவ விண்ணப்ப விக்கிறா இயேசு நடத்தல், இயேசுவே எனக்கு சரீரப்பிரமான உதவி செய்வதற்கு என்ன செய்யணீங்க, மரியாதை அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், ஜெபமாக இயேசு சொல்லுகிறார். நாமும் கூட தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய விஷயங்களிலே நம்ம அதிகமாக கவனம் எனக்கு வேண்டும் என்று ஜெபிக்காமல் இப்படி வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், இப்படி வார்த்தையிலிருந்து ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் வளர வேண்டும், பரிசுத்து வேதாகமத்திலிருந்து நிறைய கருத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் ஏறெடுக்காமல் நீ பாருங்கள் அவருக்கு உதவி செய்யப்படுவதற்கு ஆள் அனுப்பும் என்று விண்ணப்பிக்கிறது போல நாம் என்ன செய்கிறோம், சரீரப்பெருமான காரியங்களிலே நம்ம விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவே நீங்க உங்களுக்கு சொல்லுங்க, இவங்களுக்கு சொல்லுங்க, தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. என்ன சரி, நம்ம அந்த மார்த்தாளை போல எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவளை சொல்லும் என்று அந்த விண்ணப்பிப்பது போல நாம் என்ன செய்கிறோம், வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அவளுக்கும் பிரியோத்தரமாக கொள்ளுங்கள். மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், அநேக காரியங்கள் இந்த பூமியிலே மார்த்தாளை போல நம்ம அநேக விண்ணப்பங்களை என்ன செய்யும் இயேசுனுடைய பார்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், என் பாதத்திலே வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்க முக்கியத்துவம் சொல்கிறார். இன்று நீங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லாரும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு விண்ணப்பத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, மரியாள் என்று சொல்லக்கூடிய அந்த மகள் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்ப நீ சரீரப்பிரமான உணவு கொடுப்பதும் என்னை உபசரிப்பதும் தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு நீ இதுதான் தேவை, இதுதான் நல்ல பங்கு என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு நன்மையான உணவை சம்பாதித்து ஆண்டவருக்கு கொடுத்து அதனாலே நாம் அங்கே மகிமை அடைந்து அவர் மனசில் இடம் பிடித்துக் கொள்ளலாம் என்று நல்ல பங்கு இதுதான் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனா மரியாளோ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்பதிலே அதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதமான காரியம் என்ன என்பதே மரியாள் நல்ல பங்கு. நல்ல பங்கு என்பது என்ன என்றால் பரிசுத்த வேதாமத்தை வாசிப்பதும் கேட்பதும் அதுதான் நல்ல பங்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் யார் வந்தாலும் சரி, ஊழியக்காரர்கள் நீங்க அழைக்கும் போதும் சரி, அல்லது நீங்க கிறிஸ்தவம் கொடுத்து செல்லும் போதும் சரி, ஆராதனை செல்லும் போதும் சரி, தேவ வார்த்தை எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அதற்கு முதன்மையான முக்கியத்துவத்தை கொடுங்கள். உணவு வேணும் தான், அது இரண்டாவது வகை. ஆனால் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே தேவனுடைய வார்த்தை கேட்க வந்தவர்களுக்கும் அந்த அற்புதங்கள் அடையாளம் நடந்த இடங்களுக்கும் அவர்களுக்கு என்ன செய்ய உணவு அறிவிக்கிறார். ஏறக்குறைய 5000 பேருக்கு என்ன செய்கிறார் அங்கே, 5 அப்பு 2 மீன்கள் வைத்து கொடுத்து என்ன செய்கிறார் அங்கே, அற்புதம் செய்கிறார். இப்ப அவங்களுக்கு உணவு கொடுக்க இதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நாள் அங்கே தேவ வார்த்தை பேசிக்கொண்டு 3 நாள் அற்புதம் அடைய நடப்படுகிறது. இவர்கள் பசியா இருக்கிறார்களே, இவர்கள் போகும்போது மயக்கம் உண்டாகுமே என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யறார், இயேசு மனதுருகி அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். அப்ப ஒரு மீட்டிங், அதாவது ஒரு ஒரு தேவடைய வார்த்தை பேசக்கூடிய இடமாக இருந்தால் அது முடிவு எப்படி இருக்க வேண்டும், உணவு கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். இயேசுவுக்கு தெரியும் எங்கே போனாலும் அங்கே மக்கள் வந்து தேவார்த்தை கேட்ட பிறகு உணவு கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் பண்பு, அதோட மக்களுடைய இயல்பு. அப்போது மார்த்தாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர் வீட்டுக்கு செல்லும் போது அங்கே நாம் இயேசுக்கு அவர் பேசிட்டு இருக்கட்டும், பேசி முடிச்ச பிறகு அவருக்கும் வந்தவங்களுக்கும் நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்த பிறகு ஆல்ரெடி அந்த இயேசு கிறிஸ்து பேசுறதுக்கு முன்னாலே இப்ப சமைக்க ஆரம்பிச்சுட்டா. அவ நம்ம வீட்டுல நம்ம சமைக்கிறோம், மற்ற யாரும் ஹெல்ப் கூப்பிட முடியாது, பக்கத்து வீட்டுக்காரங்களே அவங்களே வந்து ஹெல்ப் பண்ண கூப்பிட முடியாது. அப்ப நம்ம வீட்டுல 2 பேர் இருக்கிறோமே, அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கிறோமே, அப்ப அவ வந்தா போதும் நமக்கு ஹெல்ப்பா இருப்பான்னு யுவ மனசுன்னு வச்சுக்கிட்டு
இயேசு அப்படிதான் நினைச்சிருப்பாரு. அப்ப நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம், அங்க மாதத்துல மட்டும் வேலை செஞ்சுக்கிறா, அவருடைய தங்கச்சி நம்ம ஆண்டியில உட்காந்துருக்கோம், நீ போய் ஹெல்ப் பண்ணு போமா அப்படின்னு. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் அப்படிதான், இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிற, நீங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போங்க அப்படின்னு நம்மளே என்ன செஞ்சு மோட்டிவேட் பண்ணி அவங்களை அனுப்பி விட்டுறவராக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை தான் அங்கே செய்யாதபடிக்கு பாருங்க பிரியமர்களே, அந்த மருகவுக்கு சொல்கிறாள், நீ பல பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாய். இந்த கவலை யாருக்காக அவர் கவலைப்பட்டாரு பெண்ணந்தாளர் முடிக்குவாங்க, அவருடைய கவலையெல்லாம் இயேசுவை குறித்து தான். இயேசுவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், இயேசுவுக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்து அவரை நம்ம என்ன செய்யணும், போஷிக்கணும்னு அந்த கவலையில தான் அவர் தன்னை குறித்து கவலைப்படவில்லை, தன் வீட்டுல எண்ணெய்மாவும் இல்லை என்று கவலைப்படவில்லை, இயேசுவுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று கவலை, இயேசுவுக்கு நல்ல ஒரு அது செய்வது. ஆனா நம்முடைய பார்வையில இருந்து பார்த்தா சரிதானே, அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம், ஆனா இயேசு அதை என்ன செய்யறார், தனக்கு உணவு கொடுக்கும் விஷயத்தை கவலை என்று சொல்கிறார். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்கிறார், இதுல வேற கலங்குகிறாய். அப்ப ஒரு உதவி பண்ண வரலையே, ஐயோ இயேசுக்கு நல்ல ஒரு உணவு செய்ய முடியல, நீ என்னை குறிச்சு கவலைப்படுற கலங்குகிறாய், தேவையானது ஒன்றுதான். என்னை திருப்திப்படுத்துவதற்கு உணவு செய்தாலும் அல்லது என்னை சந்தோஷப்படுத்துவதற்கு என் உணவு கொடுத்தாலும், இங்க இருக்கிறவர்களை உணவு நீ உணவு கொடுக்க விரும்பினாலும் அது நல்ல பங்கு அல்ல, அது ஒரு கவலை, அது ஒரு கவ அது வந்து கவலைப்பட்டு கலங்குகிற விஷயம். ஆனால் வார்த்தைகளை தன்னை விட்டு இடுபடாத, தன்னை விட்டு இடுபடாத அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னைக்கும் நம்மளை நித்தி வலைக்கு கொண்டு போகக்கூடிய ஜீவ வார்த்தையை நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டாள் என்றார். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இங்க பார்க்கும் போது, இங்கே வசனத்தை நன்றா கவனித்து பாருங்கள், அவர் நல்ல பங்கு என்ன செய்தார், தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்ப நாமும் கூட கிறிஸ்துக்குள் பிரிமரோடே நல்ல பங்கை நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து தெரிந்து கொள்வதை பார்க்கின்றோம். சரி, இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்க விஷயம் சொன்னால், இயேசுவின் பாதம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும் இடமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் போது அவருடைய பாதத்திலே அற்புதங்கள் செய்யக்கூடிய, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது என்று சொல்லி இங்கே பார்க்கின்றோம். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 30வது வசனத்தையும் எடுத்துக் கொள்ளலாம். இயேசுவின் பாதம் அற்புதங்கள் செய்ய பெற்றுக் கொள்கிற மத்தேயு 15 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். கவனிங்கள், மத்தேயு 15 அதிகாரம் 30 கவனிங்கள், அப்போது சப்பானியர்கள் குருடர் ஊமையர் ஓனர் முதலிய அநேக

வியாதிப்பட்டவர்கள் பாருங்க, இவங்க எல்லாருமே எழுந்து நடக்க முடியாதவர்கள். ஒரு இடத்து விட்டு மறு இடத்துக்கு தானாக முயற்சி எடுத்து போக முடியாது. சப்பானிகர் போக முடியாது, யாராவது தூக்கிட்டு தான் போகணும். குருடர்கள் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு தானாக நகர முடியாது, அவங்க அழைத்து கொண்டு தான் போக வேண்டும். ஊமையர்கள் அவர்கள் வாய் பேச முடியாதவர்கள், எங்கே போக எங்கேயும் தெரியாது. ஓனர் முதலில் அநேக திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவின் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள், அவர் பாதத்தில் அமர வைத்தார்கள், அவர்களை அவர் சுவஸ்தப்படுத்தினார். மனதேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பாதத்திலே தெய்வ வார்த்தையும் கேட்க முடியும், இயேசுவின் பாதத்திலே அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறந்து கொடுக்கிறார். சரி, இப்ப நம்ம ஒரு கருத்துக்கு வருவோம். இயேசுவின் பாதம் என்பது இதை குறிக்கிறது என்று சொன்னால், இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்கின்றோம். இயேசுவின் பாதம் என்பது இரண்டு விதமான காரியத்தை குறிக்கிறது. இதை குறித்து நம்ம வரக்கூடிய காலங்களிலே இதை தொடர்ச்சியாக என்ன செய்வோம், நம்ம கேட்டுக்கொண்டு வருவோம். ஆனாலும் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த தேவார்த்தின் மூலமாக கவனிங்கள். இயேசுவின் பாதம் என்பது ஒன்று அவருடைய வேதாகமத்தை குறிக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை நீங்க எங்கே எடுத்துக்கொண்டு போனாலும் அவருடைய வேதத்தை திறந்து நீங்க படிக்க ஆரம்பித்து விட்டால் அங்கே இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருப்பதை போல ஒரு சாயல் உருவாகும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பாதம் என்பது பரிசுத்த வேதாகமத்தை குறிக்கிறது ஒன்று. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் பாதம் என்பது எதை குறிக்கிறது சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவருடைய ஆலயத்தை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. சபையராக நாம் கூடி வரும்போது எங்கே இரண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அவர் மதிலே நான் வாசமா இருப்பேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த காரியம் அவருடைய சபையை குறிக்க, சபைக்குள்ளாக என்ன செய்கிறோம் இங்கே பார்க்கிறோம். அப்ப இங்க நீங்க நல்லா கவனித்து பாருங்கள். அப்ப வேதாகமத்தை நீங்க வாசிக்கும் போது நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறீர்கள். அதே சமயத்தில் சபையில கூடி வந்து அங்கே நாம் விண்ணப்பம் வைக்கும் போது, நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய கவலைகளுக்காக, நம் தேவைகளுக்காக நம் ஜெபிக்கும் போது அங்கே இயேசுவின் பாதமா இருக்கின்ற சபையிலே அற்புதங்கள் நடக்கிறது, சுஸ்தமாக்கிறார். அங்கே ஆண்டவர் இயேசு என்ன செய்கிற நமக்கு சுகத்தை கொடுக்கிறதாக இருக்கின்றார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே நாம் அவருடைய பாதம் என்கிற இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். நிச்சயமாக தேவன் நம்மை அவ்விதமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். ஆகினாலே இயேசுவின் பாதம் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக அவருடைய காலம் கற்றுக்கொள்வோம். இந்த எக்னைட் ரேடியோவிலே தொடர்ச்சியாக இதை குறித்து பார்ப்போம். தேவனுடைய பாதம் என்பது அங்கே நாம் இங்கே பார்க்கிறோம், வேதாமத்தை குறிக்கிறது. பரிசுத்த வேதாமத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது நம்ம அவருடைய பாதத்தை அமர்ப்பதை போல ஒரு செயல் ஏற்படுகிறது. இரண்டாவதாக நல்ல பங்காக இருக்கிறது. அதே போல நம் அங்கே சபை என்கிற விஷயத்தில் கூடி வந்து அவருடைய பாதத்தில் அமரும் போது நமக்கு என்ன செய்யுது, அங்கே சுகம் பலன் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆகியோர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எக்னேட் செடியோ மூலமாக தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் எப்பொழுதும் விசுவாசத்தில் உறுதியா இருந்து நம்பிக்கையோடு இருந்து தேவ வார்த்தையை நாம் அதிகமாக கவனிப்பதற்கு, நாம் இப்பொழுது நமக்கு எது இயேசுவின் பாதம் என்று சொன்னால், 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தைகளை எக்னைட் ரேடியோ மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த எக்னைட் ரேடியோ மூலமாக மெய்யான சபை சத்தியத்தை நம்ம இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகினாலே நீங்கள் எக்னைட் ரேடியோ இணையதளத்திலே நீங்கள் எப்போதெல்லாம் கேட்கிறீர்களோ அப்போதெல்லாம் இயேசுவின் பாதத்திலே இருந்து கேட்பதை போல நாம் அங்கே ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் அநேக ஊழிக்காரர்கள், அருமையான அந்த கிராக் பிரதர் மற்றும் பால் பிரதர் மற்றும் வில்லியம்ஸ் பிரதர், டேவிட் பிரதர், இன்னும் அநேக தாசர்கள், ஸ்டீலர் மற்றும் அநேகர், அநேக சகோதரிகள், பிலிப்பியன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா, இன்னும் அமெரிக்கா, அநேக நாடுகளிலே, இந்தியா பழைய அநேக நாடுகளிலிருந்து எக்னைட் ரேடியோவிலே பேசுகிறார்கள். நம்ம கேட்கின்றோம் அல்லவா, இது பெரிய ஆசீர்வாதம் தானே. அப்ப நாமும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு ஏற்படுகிறது. ஆகினால் இந்நாளிலே இயேசுவின் பாதம் என்கிற தலைப்பினுக்களாக தேவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும், எக்னைட் ரேடியோ மூலமாக தேவ வார்த்தை கேட்டுக்கொள்ள யாவரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். மறுபடிய காலங்களை குறித்து நாம் இன்னும் அதிகமாக தியானிப்போம். அனைவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களை சுதந்திரித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆமென்.